மக நித நித நீத பமபர நித நீத நித பத பமக மக நித நித நீத பமபர நித நித